0: மங்குரு வடிவாடலை கணவு வாசண்டி தண்டி முடமலை மங்குரு வடிவாடலை கணவு வாசண்டி தண்டி
1: தேங்கொள் சபினயம் தோ மத்தூங்காமா கமல் குறை ஆவா தேவல் யுளுங்க
2: மரபத்தனங்கொண்டாங்க